0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியின் முதலில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் குரல்களில் ஒலிக்கும் பாடல்.
2: எல்லாம் தருவான்.

எல்லாம் தருவான் கேளமுகத்தான். அந்த பின்னவரும் போற்றும் ஐங்கரத்தான் என்றும் வெற்றி எல்லாம் தருவான்.

0: அடுத்து கே. வீரமணி குரலில் ஒலிக்கும் பாடல்.
1: கன்னிமூல கணபதி பகவான்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 7:10 ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். காலை 7:15 திரை இசை, 7:30 ஆஜ் சவேரி, செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை, சுதா ஆர் எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு இடம்பெறும், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சை, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லை பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, ஆந்திர மகாபாரதம் டாக்டர் பப்பு வேணுகோபால ராவ் அவர்கள் வழங்கும் உரை, 12:00 நிகழ்ச்சி நிரலினை தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர், எஸ் சந்திரிகா அவர்களின் வீணை இசை, ஆர் அக்ஷயராம் அவர்கள் மிருதங்கம், 2:30 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம். இதில் ஆச்சாரியா பி கோபிச்சந்த் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் டாக்டர் ஜி லலிதா அவர்கள், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், இன்று மாலை 5:00 அரங்கிசையில் எஸ் ஹம்சினி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம், பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், கே மாதேஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, இரவு 7:10 இளைய பாரதம், அண்ட் எலிஜி ஃபார் த லிவிங் எர்த் அபிநயா ஸ்ரீ எஸ் அக்ஷயா இடையேயான கலந்துரையாடல், த ஆகஸ்ட் த சேஞ்ச்ட் இந்தியா பி அபர்ணா வழங்கும் உரை, த ஹார்டஸ்ட் பார்ட் கவிதை சொல்பவர் தயஞ்சேதா, 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரை இசை, 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, இரவு 11:40 திரைகாலம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம்.

0: வாழ்வையே மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
0: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
3: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
0: தூய்மையே மேன்மை.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் இப்பொழுது 7:15. ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் திரையிசை பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் அம்மன் கோவில் கிழக்காலே திரைப்படத்திற்காக ஒலிக்கியிருக்கிறது. பாடலை பாடியவர்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி.

தொலைத்து கொண்டிருப்பது திரைசி பாடல்கள் வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 FM கோல்ட். கேட்கலாம் உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திற்காக பி. சுசீலா பாடிய பாடல்.

0: திரீசி பாடல்கள் கேட்டும் தொடர்வது ஆஜ் சவேரி செய்தி தொகுப்பு.
1: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 8:30. ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் நீங்கள் கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்கியிருக்கிறது. தர்மதுரை திரைப்படத்திற்காக

0: せえな。
1: நேரமை பொழுது 8:40 100.1 FM கோல்டில் ஒழித்துக் கொண்டிருப்பது திரைக்கானம். கேட்கலாம் குரு சிஷ்யன் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: நேயர்களே, இன்று இரவு 8:15 எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி
1: ஒலிக்க இருக்கும் பாடல் சிவா திரைப்படத்திற்காக பாடலை பாடியவர்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: ஒலித்துக் கொண்டிருப்பது திரைக்காலம். வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 FM கோல்டு. நேரம் இப்பொழுது 8:51. 30 கேட்கலாம் மாப்பிள்ளை திரைப்படத்திற்கான பாடல். SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல்களில்.

திரிகானத்தின் நிறைவான பாடல். அதிசய பிறவி திரைப்படத்திற்காக ஒலிக்கியிருக்கிறது மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில்.

0: ஒலித்திருந்த பாடலுடன் திரைகானம் நிறைவு பெற்றது. மீண்டும் திரைப்பட பாடல்களை 10:30 கேட்டு ரசிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 9:00. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று சுதா ஆர்எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர்எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் ஹரிகேசநல்லூர் முத்தைய பாகவதர் கீர்த்தனைகள் இடம்பெறுகின்றன. முதலில் ஸ்ரீ ராஜ மாத்தங்கி என தொடங்கும் வர்ணம், சுத்தசன்ய தன்யாசி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 9:31:15. அரங்கிசை நிகழ்ச்சியில் சுதா ஆர் எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து லம்போதர சோதர கல்யாணி ராகம், சங்கீர்ண சாப்பு தாளம்

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 10:30 ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் நேயர்கள் கேட்கலாம் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கொம்பேரி முகந்தரி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.

0: நேயர்களே, இன்று இரவு 8:15 எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
1: சுகமான ராகங்களில் ஒலிக்க இருக்கும் குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, மகுடி திரைப்படத்திற்காக.
2: கபகரி சரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபக

சுகமான ராகங்களில் கேட்கலாம் நான் பாடும் பாடல். எஸ் என் சுரேந்தர், எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்படியே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: ஒலித்துக் கொண்டிருப்பது சுகமான ராகங்கள், வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் 100.1 FM கோல்ட். கேட்கலாம் எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்களில். நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

சுகமான ராகங்களில் நிறைவான பாடல். உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படத்திற்காக ஒலிக்கியிருக்கிறது. பாடலை பாடியவர்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் இப்பொழுது 11:10. ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் திரைகானம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் பீமா திரைப்படத்திற்காக கேட்கலாம். பாடலை பாடியவர்கள் அரியரன், மதுஸ்ரீ.

0: குழந்தைகிட்டே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் குடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
2: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா.
3: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
2: இனி நான் உன்னை என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
3: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடு குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

ததோ வக்ஷோ முகாங்கேஷு ஏ லோகானாம் ஸ்திதிமாவஹந்த விஹதாம் ஸ்திரீ பும்சயோகோத்பவாம் தே வேதத்ரயமூர்த்தய த்ரிபுருஷாஹ சம்பூஜிதாவசுரைஹ பூயாசு புருஷோத்தமாம்புஜபவஸ்ரீகந்தராஸ்ரயசே. விஷ்ணுவு, பிரம்மா, சங்கருடு மீக்கு சிரேயஸ்சுனு கலிகின்சுகாக அனி மங்களாச்சரணம். ஆ வரசலோ நன்னய நாராயண சப்தபவமு ஆதிகவி நன்னய விஷ்ணுவு, பிரம்ம கவிபிரம்ம திக்கன, பரமேஸ்வரடு பிரபந்த பரமேஸ்வரடு எரண, சிராய ததத்தஹ அண்டே சாலா காலம் தரிஞ்சுச்சுன்னாரு அனு அர்த்தம். பாரத ரச்சன பூர்த்தி காவடானிக்கு 300 ஏண்டு பட்டிந்தி அனி சரித்திரக்காரலு செப்துனாரு. நன்னய காரி தெலிசி செப்பகபோயினா இந்துலோ ஈ அர்த்தம் உந்தி. உத்தரராமச்சரித்திரலோ பாபூதி அன்றாடு, லௌகிகானாம் ஹி சாதூனாம் அர்த்தம் வாகனு வர்த்ததே ரிஷீணாம் புனராஜ்யானாம் வாச்சம் அர்த்தோனு தாவதி அனி. அண்டே கொந்தரிக்கு மாட்டலக்கு அர்த்தம் தானந்தட அது சேகூறுத்துந்தி, கொந்தரிக்கு வாக்கு அர்த்தான்னி அண்டுக்கொனி உண்டுந்தி. நன்னய அந்தவல்லனே ரிஷி வண்டி வாடு. ரச்சனலோ எரன ரச்சன, நன்னய திக்கன ரச்சனலுக்கு மத்தியனுன்ன காலக்கிரமலோ நன்னய தர்வாத திக்கன, வாரி தர்வாத எரன. இது நன்னய பவிஷ்யத் வாணி, நன்னய மார்க்கதர்சகுடு. ஆதிபர்வம்லோ சம்ஸ்கிருதம்லோ ஸ்லோகால சங்க்ய 9984, தெலுகுலோ நன்னய காரு கஜ்ய பத்யாலலோ 2091. அண்டே தக்கிஞ்சாரா? அவசரமைன சோட தக்கிஞ்சாரு. சம்ஸ்கிருத பாஷலோ வால்மீகி எந்தடி வாடோ, தெலுகுன நன்னய அட்டிவாடு. இதே நிஷ்பத்திலோ சபாபர்வம் அரண்யபர்வம்லோ நன்னய வராசின பாகால ஆந்திரீகரண சாகுத்தாய். திக்கன கவிபிரம்ம, தர்மாத்வைத பிரவக்த, நாடகீய சம்பாஷணா ரச்சனலோ சித்தஹஸ்துடு. திக்கன வாணி தரிவாத் கவுலகு பாணி, 15 பர்வாலனு ஒக்க சேத்தி மீதுகா நடிப்பின்சின அப்பர வியாசுடு திக்கன. எரன பிரபந்த பரமேஸ்வரடு, வித சன்னிவேசாலலோ சௌந்தர்யம் அது ஜோதகமையேட்டுகா வர்ணாத்மக சைலிலோ வராசி கவித்ரியன்லோ ஒக்கடை மனக்கு பிராதஸ்மரணீயுடையாடு. சம்ஸ்கிருதம்லோ பாரதம் இத்திஹாசம், ஆந்திர பாரதம் மனம் முக்கியங்க தெரிஞ்சுக்கோவல்சின விஷயம் ஏமிட்டே, ஆந்திர பாரதம் மாத்திரம் காவியம், சம்ஸ்கிருத பாரதம் கேவலம் வைய்யாசிகமான ஜெயேத்திஹாசம் காது, உக்ரஸ்ரவோ வைஷம்பாயனாதி மௌகிக வியாக்கியாத்தல ஜிஹ்வாதோஹத பிரவர்த்தமானமைனட்டுவண்டி ஒக மகா கஹனம் அது. தெலுங்கு பாரதம் கவித்ரேகிருத சரச மனசங்க்ரந்தன ஸ்சந்தன கண்டாபதமைனட்டுவண்டி சுந்தர நந்தனோத்யானம். தெலுங்கு பாரத கவுலு ஜெகத் பிரசித்துலு, ஆந்திர சாகித்ய சிருஷ்டிக்கு வாரு முவ்வரு மூர்த்தித்ரயம் வண்டி மூலபுருஷுலு. மஹி முன் வாகனுசாசனுண்டு சிருஜீம்பன் குண்டலிந்திரண்டு தன் மகனீயஸ்தி மூலமை நிலப்ப அன்னட்டு ஆந்திர சாகித்யானிக்கு புருடு தீர்ச்சி பிராணம பூசின புண்ணியம் நன்னயதி. தானிக்கு ஜீவித சௌபாகிய சௌந்தர்யமுனு அலவரிஞ்சி சாகித்ய கல்பருட்சங்க சுச்சிர பிரதிஷ்ட சேகூர்ச்சின பிராபவம் திக்கனது. நன்னய நாட்டிக்கு தெலுங்குலோ ஏமாத்திரம் சாகித்யம் உண்டேதி அனே விஷயம்லோ ஊகாகானலே கானி ருஜுவులు లేవు. అలాంటి ఒక పరిస్థితిలో నన్నయ్య గారు సంస్కృత భారతాన్ని తీసుకొని తెలుగు చేసేటప్పుడు ఆయన వేసిన మార్గం ఎలాంటిది అంటే, ముందు భాష, ఛందస్సు, అలంకార శాస్త్రం, కథాకథనం, శైలి, పాత్ర చిత్రణం ఇలాంటివి కొన్ని ముఖ్యంగా గమనించాలి. కొందరు మహాపండితులు నన్నయ్యను మార్గదర్శకుడిగా తీసుకుంటే అక్కడక్కడ ఒకరో ఇద్దరు ఆయన్ను విమర్శించిన వాళ్ళు కూడా ఉన్నారు. ఒక ఆయన ఒక సభలో నన్నయ్య తెలుగు భాషకు చాలా ద్రోహం చేశాడు, సంస్కృత పదాలను సమాసాలను తెలుగులో బళ్ల కొద్దీ ప్రవహింపజేసి ఈనాడు తెలుగు స్వరూపం తెలియకుండా చేశాడు అని వ్యాఖ్యానించాడు. ఆయన అన్నమాటలో ఏమాత్రం సత్యం లేదు అనేది నన్నయ్య భారతం నిరహంకారంగా చదివితే అర్థమవుతుంది. ఒక తొలి రచన చేసే కవికి ఎన్ని ఇక్కట్లుంటాయో మనకి ఈనాడు ఊహకి కూడా అందని విషయం అది. ఎన్ని రకాల ఛందస్సులు వాడారు నన్నయ్య గారు, ఎంత చక్కని సూటిగా చెప్పే శైలిని వాడారు. ఒక ఉదాహరణ చెప్తాను. దుష్యంతుని సభలోకి శకుంతల భరతుని తీసుకుని వచ్చింది. ఆయన ఆమెను గుర్తించలేదు. ఎంతో చెప్పి చూసింది, అయినా ప్రయోజనం లేకపోయింది. చివరికి ఆమె తనలో తాను ఇలా అనుకుంది, ఇది నన్నయ్య గారి పద్యం. దీనిలో ముఖ్యంగా గమనించవలసింది ఏంటంటే, ఇందులో ఎన్ని సంస్కృత పదాలున్నాయి అనేది. తడయక పుట్టిన నాడ తల్లిచే తండ్రిచే విడువబడి తిని ఇప్పుడు పతిచేతను కూడా విడువబడి అదొనుక్కో నుడువులు వేయి నింకేల ఇప్పటి నోములు తొల్లి నొచితిని కాకే మీ అనుచు కుందెడెందమున. ఇందులో పతి అన్న ఒక్క పదమే సంస్కృతం. ఒక కావ్యం చదివేటప్పుడు దాని అందున్న శైలిని, ఆ భాష యొక్క సొగసును, ఆ కవి చెప్పే నేర్పును తెలుసుకుంటేనే

0: உருவாக்கி வாழ்க்கையை சீரழித்துவிடும் சூதாட்டத்தை விட வறுமை தருவது வேறு ஒன்றும் இல்லை. குறள் எண் 934, அதிகாரம் சூது.
1: சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவதொன்று இல்.
0: பல குற்றங்களுக்கு ஆளாக்கி வாழ்க்கையை சீரழித்துவிடும் சூதாட்டத்தை விட வறுமை தருவது வேறு ஒன்றும் இல்லை. குறள் எண் 934, அதிகாரம் சூது.
2: குறளமுதம் கேட்டோம். நேரம் இப்பொழுது 12:01. ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் இனி ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம் 12:40 மெல்ல இசை பாடல்கள் கேட்கலாம். 1:10 இசைமலர் எஸ் சந்திரிகா அவர்களின் வீணை இசை, ஆர் அக்ஷயராம் அவர்கள் பிரதங்கம். 2:30 திரைகானம். 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம். ஆச்சாரியா பி கோபிச்சந்த் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுபவர் டாக்டர் ஜி லலிதா அவர்கள். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு, டெல்லி அஞ்சல். இன்று மாலை 5:00 அரங்கிசையில் எஸ் ஹம்சினி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வாயிலின் கே மாதேஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். 6:10 விஸ்லேஷன். 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. இன்று இரவு 7:10 இளைய பாரதம், An Elegy for the Living Earth, அபிநயா ஸ்ரீ எஸ் அக்ஷயா இடையேயான கலந்துரையாடல். The August that changed India, பி அப்பர்ணா வழங்கும் உரை. The Hardest Part, கவிதை சொல்பவர் தயஞ்சேதா. 7:45 திரைப்பட பாடல். 7:50 செய்தி கதம். 8:10 திரை இசை. 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. ஒன்பது 15 ஸ்பாட்லைட். 9:30 பப்ளிக் ஸ்பீக். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:40 திரைகானம். இதுவரை நிகழ்ச்சி நிரல்

கேட்டோம். நேரம் இப்பொழுது 12:03. ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் திரைகானம் மனதிற்கு இனிய பழைய திரைப்பட பாடல்களில் கேட்டு ரசிக்கலாம். காலத்தால் அழியாத பழைய திரைப்பட பாடல்கள் முதலில் ஒலிக்க இருப்பது மிஸ்ஸியம்மா திரைப்படத்திற்காக ஏ.எம். ராஜா, பி. சுசீலா பாடிய பாடல்.

0: நேயர்களே, இன்று இரவு 8:15 எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
1: காலத்தால் அழியாத பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு கேட்கும் பாடல் சபாஷ் மீனா திரைப்படத்திற்காக, பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன்.

0: நேயர்களே, இன்று 8:15 எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
1: காலத்தால் அழியாத பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒலிக்கேற்கும் பாடல் பாக பிரிவினை திரைப்படத்திற்காக பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி லீலா.

0: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: காலத்தால் அழியாத பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒலிக்கு இருக்கும் பாடல் படிக்காத மேதி திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியது.

காலத்தால் அழியாத பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்தோம். ஒலித்த இந்த பாடலுடன் திரை கானம் நிறைவு பெற்றது.

நேரம் இப்பொழுது 12:45. மெல்லிசை பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடரும் பாடலை பாடியவர் டி எல் தியாகராஜன், பாடலை இயற்றியவர் பாரதிதாசன், இசையமைத்தவர் டி கே ஜெயராமன்.

தொடரும் பாடல் சுத்த சத்வானந்தா இயற்றியது. இசையமைத்தவர் எல் கிருஷ்ணன் அவர்கள். எஸ் ராஜேஸ்வரி இப்பாடலை பாடியுள்ளார்.

0: Valmiki Scheduled Tribes Development Corporation scam, where it is alleged that B. Nagendra diverted Dalit development funds of 187 crore rupees to the Congress party for fighting elections. The police arrested the BJP legislators from the assembly and council when they tried to march to the Vidhan Sabha, the state secretariat building. The Inter-Meteorological Department, IMD, has issued an orange colour warning for heavy to very heavy rainfall at isolated places over Chhattisgarh, Bihar, Odisha and East Madhya Pradesh till tomorrow. Benchmark domestic equity indices were trading lower in the afternoon session today. The Sensex dropped 258 points to 77,283, while the Nifty fell by 71 points to 24,181 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: நேரம் 1:10. ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் எஸ் சந்திரிகா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். ஆர். அக்ஷயராம் அவர்கள் மிருதங்கம். முதலில் ஓரஜூப்பு எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை. ராகம் கன்னட கவுளை, தாளம் ஆதி.

தொடர்ந்து அப்பராம பக்தி என தொடங்கும் தியாகராஜ கீர்த்தனை, ராகம் பந்துவராளி, தாளம் ரூபகம்.

எஸ் சந்திரிகா அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் அக்ஷயராம் அவர்கள் மிருதங்கம். பக்கல நிலப்படி தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் கரஹர பிரியா, தாளம் மிஸ்ரிச்சாப்பூ.

இனி எச்சரிக்ககா ராரா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ராகம் எதுகுல காம்போதி, தாளம் கண்டச்சாப்பூ.

நிறைவாக மாதவ மாமவ நாராயண தீர்த்தர் தரங்கம் ராகம் நீலாம்பரி தாளம் ஆதி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்கலாம் திரை காணும் நிகழ்ச்சியின் முதல் பாடல் விக்ரம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருப்பது.
2: கண்ணே ஒட்டுக்கவா கட்டிக்கவா கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா
3: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே
2: பத்திக்கிட்டா பத்தட்டுமே அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்கிது கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது
3: கொட்டி விட வேண்டும் என்று கொக்கு என்ன துடிக்கிது தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்கிது
2: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் நேரம் 2:44 நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. ஒலிக்கும் அடுத்த பாடல் காக்கி சட்டை படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியிருப்பது.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டு போகுது தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக்.
0: அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க.

0: தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் அடுத்த பாடல் நல்லவனுக்கு நல்லவன் படத்திலிருந்து, கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியிருப்பது.

0: இடம்பெற்றது தேநீர் நேரம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் வேலைவாய்ப்பு செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: Welcome to Employment News, your ultimate gateway to career success. I am Lucy Gabriel and I'm here to guide you through the latest job vacancies across various sectors and government recruitment updates to help you navigate the competitive job market. We begin with the Institute of Physics, IPO, Bhubaneswar, an autonomous research institution under the Department of Atomic Energy, Government of India, is inviting applications for the post of a registrar. This is

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 1.1 FM கோல்டு பண்பலை வரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் ஹம்சினி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், கே மாதேஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். முதலில் குருவடிவாகி அவையார் இயற்றிய விருத்தம், தொடர்ந்து சரணாகதி என தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்.

தொடர்ந்து கல்லாபிழையும் பட்டினத்தார் இயற்றிய விருத்தம், தொடர்ந்து மட்டிட்ட புண்ணியம் என தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் ஹம்சினி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், கே மாதேஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். அடுத்து உற்றறிந்த உணர்வெல்லாம் விருத்தம், தொடர்ந்து ஓசை ஒலியெல்லாம் திருநாவுக்கரசர் திருத்தாண்டகம்.

நிறைவாக முருகன் குமரன் விருத்தம் கந்தர் அனுபூதி. அறமிலாவதி அருணகிரிநாதர் திருப்பதி.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை எஸ் ஹம்சினி அவர்கள் பாடியிருந்த பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், கே மாதேஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். சில நொடிகளில் தொடரும் செய்தியறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பிரசாந்த் மாத்ருபூதம் அவர்கள் கஞ்சீரா. 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லைப்பூத்தொண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் சித்திர சங்கீதம். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். பகல் 2:30 முதல் 4 மணி வரை திரைகானம். 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு நிகழ்ச்சிகள், டெல்லி அஞ்சல். 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் எஸ் சுந்தர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், பி அரவிந்தன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன். மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் நெகிழியில்லா சமூகம், ஏஎஸ் தேவதர்ஷன் வழங்கும் முறை, சங்கீதம் சந்தோஷம், மகிதா விக்னேஷின் வீணை இசை, நீதி கதைகள் சொல்பவர் யு ஐ ஹன்சிகா, நீர் பாதுகாப்பு உரை வழங்குபவர் ஆர் ஹம்சினி ஆகியன. 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம். இரவு 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள், டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகானம். இதுவரை நமது சென்னை வானொலி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்றும் நாளையுமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: நேயர்களே, இன்று இரவு 8:15 எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
2: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு வொர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
3: அது என்ன 2020 பிரேக்?
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

இளைய பாரதம் கேட்டீர்கள். இனி திரைப்பட பாடல். நண்பன் படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் சின்மை சுவை பாடியிருப்பது.

0: திரைப்பட பாடல் கேட்டீர்கள். இனி
1: செய்தி கதம்பம்.
2: இன்றைய செய்தி கதம்பத்தில், சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் வளர்ச்சிப் பணிக்காக 700 கிராமங்களை இணைக்க 108 வழித்தடத்தில் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு. திருப்பூர் மாவட்டத்தில் பின்னலாடை இயந்திர கண்காட்சி குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தித் தொகுப்பு. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் சத்தீஸ்கர் மாநில அரசு வளர்ச்சிப் பணிக்காக 700 கிராமங்களை இணைக்க 108 வழித்தடத்தில் பேருந்துகள் இயக்குகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு.
3: சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது மனித நாகரிகத்தின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வித்திட்டது. கால்நடையாய் தொடங்கிய பயணம் இன்று விண்வெளியை தொட்டு நிற்கிறது. கடந்த 3 தசாப்தங்களாக நக்சலைட்டு பிரச்சனையால் சத்தீஸ்கர் மாநிலத்தின் வளர்ச்சி பயணம் மட்டுமல்ல, பொதுமக்களின் அன்றாட பயணமும் தடைபட்டுவிட்டது. தற்போது நக்சலைட்டு பிரச்சினை முடிவுக்கு வந்துள்ள நிலையில், நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் வளர்ச்சிப் பணிகளை தீவிரப்படுத்தும் பணிகளில் சத்தீஸ்கர் மாநில அரசு முனைப்பு காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக முதலமைச்சரின் கிராம பேருந்துகள் திட்டம் தொடங்கப்பட்டு தனியார் பங்களிப்புடன் பேருந்து போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. நக்சலைட்டுகளால் பெரிதும் பாதிக்கப்பட்ட பஸ்தர் மண்டலத்தில் குண்டேகாவ், சுக்மா, பிஜாப்பூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் உள்ள 700 கிராமங்களை இணைக்கும் வகையில் பேருந்து போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பொதுமக்கள் மருத்துவம், கல்வி உள்ளிட்ட தேவைகளுக்காக மற்ற இடங்களுக்கு பயணம் மேற்கொள்வது எளிமையாக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் சத்தீஸ்கர் மாநிலத்தின் போக்குவரத்து துறை முதன்மை செயலாளர் பிரகாஷ்.
4: 108 பஸ் 13 மாவட்டங்கள்ல ரன் பண்ணிட்டு இருக்கோம். பஸ் ஆபரேஷன்ஸ் இருக்கணும். மக்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாவோ, படிப்பு ரிலேட்டடாவோ, அவங்க பிசினஸ் ரிலேட்டடாவோ அர்பனுக்கு வர்றது போறதுக்கு வந்து அதுக்காக வசதிகள் பண்றதுக்காக இந்த வந்து கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸ்கூல் போறவங்களுக்கு ரொம்ப வசதி, ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஈவன் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ட்ரைபிள்ல முன்னாடி ஒருத்தவங்க வந்து கல்யாணம் முடிச்சு ஒரு ஊருக்கு வந்திருக்காங்க, அவங்க இந்த ஊர்ல இருந்து அவங்க அம்மா ஊருக்கு போறதுக்கு வந்து 6 மணி நேரம் ஆனதா முன்னாடி, இப்ப 6 நேரத்தை போறாங்க. ஏன்னா முன்னாடி வந்து பக்கத்துல இருந்திருக்கும், பட் காட்டு பாதனால தனியா போக முடியாது, இப்ப வந்து பஸ் விடுறதுனால போறாங்க அப்படின்றாங்க.
3: பேருந்து போக்குவரத்திற்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்து வருவதால் மேலும் 8 வழித்தடங்களில் இத்திட்டத்தை விரிவாக்கம் செய்யவும் சத்தீஸ்கர் மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநில அரசு சார்பில் போக்குவரத்து கழக பேருந்துகள் இயக்கப்படாத நிலையில் பிரதமரின் மின்சார பேருந்துகள் திட்டத்தின் கீழ் 240 பேருந்துகள் நகர பேருந்துகளாக இயக்கப்படுகின்றன. இதன் மூலம் பெருநகரங்களுக்கான பேருந்து சேவையும் எளிமையாக்கப்பட்டுள்ளது.
4: PME பஸ் சேவால வந்து 240 பஸ் வரப்போகுது. இங்க வந்து 4 சிட்டி கவர் பண்றோம்.

0: ராய்பூர் துர்க் பிலாயின்ற ஒரு ஊரு, அப்புறம் பிலாஸ்பூர் அண்ட் கோர்பால வந்து 240 பஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்க ஆர்டர்ல இருக்கு.
1: திருப்பூர் பின்னலாடை இயந்திர கண்காட்சியில் உலகளாவிய சந்தையில் போட்டியிட உதவும் ஆட்டோமேஷன், ஏஐ சார்ந்த தரக்கட்டுப்பாடு போன்ற நவீன தீர்வுகள் ஆகியவை குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு.
2: திருப்பூர் காங்கேயம் சாலை ஹவுசிங் யூனிட் பிரிவு அருகே உள்ள டாப்லைட் மைதானத்தில் 24வது பனியன் இயந்திர நெட்ஷோ கண்காட்சி ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழக தலைவர் சத்யவேல் ரிப்பன் வெற்றி துவங்கி வைத்தார். அரங்குகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அதிநவீன இயந்திரங்களை பார்வையிட்டார். இந்த பனியன் இயந்திர கண்காட்சியில் ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களின் இயந்திரங்கள் அரங்குகளில் ஏராளமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இதுகுறித்து ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழக தலைவர் சத்யவேல் பேசுகையில்,
3: இதில் முக்கிய அம்சம் என்று பார்த்துக்கொண்டால் மிகவும் நவீனத்துடன் இங்கு கண்காட்சிக்கு எல்லா மேனுபேக்சர் வைத்துள்ளார்கள். முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் பிரிண்டிங் துறையில் ஒரு 30%, சூயிங் மிஷின் என்ற முறையில் 30% இங்கு ஸ்டால்களை அமைத்துள்ளார்கள். நாங்கள் வரும்போது பார்த்தோம், இதில் ஏஐ டெக்னாலஜி என்ற முறையில் பிரிண்டிங்கும் சரி சூயிங்கும் சரி அந்த வசதி உள்ள ஏஐ டெக்னாலஜி வசதி உள்ள மிஷினரிகளை கண்காட்சிக்கு வைத்துள்ளார்கள். இது மிகவும் தேவையான ஒன்று. இந்த 24 நெட்ஷோ இருந்தாலுமே இந்த முறை இந்த நெட்ஷோ மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனென்றால் நாம் ஆல்ரெடி 11 நாடுகளுடன் எஃப்டிஏ ஒப்பந்தம் போட்டுள்ளோம். 27 ஐரோப்பிய நாடுகளுடன் இப்பொழுது ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. அப்படி பார்த்தீர்கள் என்றால் உலக மக்கள் தொகையில் 65% மக்களை கொண்ட நாடுகளுடன் நாம் எஃப்டிஏவை போட்டுள்ளோம். இதன் மூலம் உலக ஜனத்தொகையில் நமது ஏற்றுமதியாளர்களுக்கும் சரி டெக்ஸ்டைலுக்கும் சரி 65% ஆஃப் த பீப்புள் ஆஃப் த வேர்ல்ட் வில் யூட்டிலைஸ் திஸ் எஃப்டிஏ. இதில் முக்கியமானது என்ன என்று பார்க்க வேண்டும் என்றால் எஃப்டிஏ என்பது எல்லா தொழிலுக்குமே அவர்கள் போட்டுள்ளார்கள். இந்த 65% கொண்ட 38 நாடுகளில் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் என்ற உற்பத்தியை அவர்கள் செய்வதில்லை. அந்த நாட்டு மக்கள் எல்லோருமே இறக்குமதியைத்தான் நம்பியுள்ளார்கள். அதனால் இந்தியாவினுடைய ஏற்றுமதி மிக மடங்கு அதிகரிக்கும். திருப்பூரில் ஆட்கள் பற்றாக்குறை என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. அதை நிவர்த்தி செய்ய ஹை ப்ரொடக்டிவிட்டி மிஷின்களை கண்காட்சிக்கு வைத்துள்ளார்கள். ஏஐ டெக்னாலஜியுடன் மிஷின்களை கண்காட்சிக்கு வைத்துள்ளார்கள். ஒரு ரொபோட்டிக் என்ற முறையில் ஒரு பாமத்தூரை சேர்ந்தவர் ஒரு கண்காட்சியில் அவருடைய மிஷின்களை வைத்துள்ளார்கள். இது என்னவென்றால் ஆட்கள் இல்லாமே ரொபோட்டிக் முறையில் பிரிண்டிங் என்ற முறை வேண்டுமென்றால் அவர்கள் அதை டிஷர்ட்டை லோடு செய்து அன்லோடு செய்து பேக் பண்ணி அனுப்ப முடியும். இந்த வசதி எல்லாம் நமக்கு ஏன் தேவை என்றால் ஆட்கள் பற்றாக்குறை இருக்கும் பொழுது இந்த ஆட்டோமேட்டிக் ரோபோட்டிக் அண்ட் ஏஐ டெக்னாலஜி மூலம் குறைந்த ஆட்களோடு மிக அதிக உற்பத்தியை செய்யப்படும்.
1: இனி சமூக ஊடக பதிவுகள். கருணை, சுயமரியாதை, மனநிறைவு ஆகிய உணர்வுகளால் உண்மையான மகிழ்ச்சி கிடைப்பதாகவும் சமூகத்தில் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கம் வலுவடைவதாகவும் ஒருவரின் முயற்சியால் சோம்பல் முறியடிக்கப்படுகிறது என்றும் ஈடுபாட்டால் சந்தேகங்களுக்கு தெளிவு பிறப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லியின் நினைவு நாளில் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். சட்டம், அரசியல் சாசனம், நிர்வாகம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் என்றும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு அளப்பரிய பங்காற்றியவர் என்றும் மக்களுக்கான அவரது சேவைகள் என்றும் போற்றப்படும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் தனது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். பாரம்பரிய பருவகால நடவு நிலை குறித்து அறிந்து கொள்வதற்காக தனது கிராமத்திற்கு சென்றதாகவும் இந்த ஆண்டு நல்ல மழை பெய்துள்ளதால் பயிர்கள் செழிப்பாக விளைந்துள்ளதாகவும் கிராம மக்கள் அதிக மகசூலை ஆர்வத்துடன் எதிர்நோக்கியுள்ளதாகவும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். துறைமுகங்கள், கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் புதுதில்லியில் உள்ள நாடக கலை பயிற்றுவிக்கும் தேசிய பள்ளியில்

மாணவர்களை இன்று சந்தித்து உரையாற்றியது பெரும் மகிழ்ச்சி கொள்வதாக தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்திய மாணவர்களின் படைப்பாற்றல் ஈடு இணையற்றது என்று குறிப்பிட்டுள்ளார். நாடகம் மற்றும் நடிப்பு பற்றிய அற்புதமான புதிய விஷயங்களை தாம் கற்றுக்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உத்ராசனா என்ற யோக பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் கழுத்து பகுதி மற்றும் முதுகு வலியிலிருந்து விடுபடலாம் என்றும், வயிறு மற்றும் இடுப்பு பகுதியின் கொழுப்பு கணிசமாக குறைவதாகவும், ஜீரணம், இதயம் மற்றும் சுவாச ஆரோக்கியம் மேம்படுவதாகவும், மக்கள் தங்கள் அன்றாட பணிகளுக்கிடையே நாள்தோறும் இப்பயிற்சியை செய்து நன்மைகள் பெற தனது சமூக வலைதள பக்கத்தில் ஆயுஷ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது.

0: படை கட்டணா ஸ்வயம் ஹி கட்படை பாரதிய சேனா.
1: பாரதிய சேனா கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
2: ஆஹா, இந்த மலையாலயம் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
3: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
2: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
4: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
3: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: இதோ ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி தொடங்குகிறது. உங்களோடு இணைகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் பி. சரவணன் அவர்கள்.
6: நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது 100.1 FM Gold. மறுபடியும் உங்களை ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நேயர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, சந்திச்சிருவோமா? முதல் நேயர் யார்? வணக்கம்.
7: ராணிப்பேட்டை மாவட்டம் கி விசாரம் செல்லுமே சார்.
6: செல்லுமையா, நல்லா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கீங்க? நீங்க
6: நல்லா இருக்கும்.
7: மாய சார், நேற்று சாயந்தரம் ஒரு கால் மணி நேரம் பயந்துருக்கோம், ஒரு 15 நிமிஷம்.
6: பரவாயில்லையா?
7: பரவாயில்ல,
6: பத்து நாளைக்கு
7: பிறகு நேற்று சூரியா போட்டது,
6: லேசான ஒரு மழை.
7: ஆமா ஆமா, செடியெல்லாம் கொஞ்சம் வதங்கி இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் தண்ணி வந்தோடனே ஓரளவுக்கு, இப்ப காலையில தான் போய் வந்தேன், மழை பெஞ்சோன்னா கொஞ்சம் தெளிவா இருக்கு. செடி
6: பரவாயில்ல, சூப்பர்.
7: காஞ்சி வதங்கி நின்றுது. இந்த ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை பெஞ்சினா சார் அந்த பிஞ்சி கூட இதுவாகும்,
6: இறங்கும். இன்னொன்னு
7: இறங்கும்,
6: பூமி குளிரும்.
7: பூமி குளிர மாதிரி பெய்யல, சொல்லி மய
6: இல்ல,
7: ஒரு மணி நேரம் கூட பெய்யல சார், சொல்லி 1/2 மணி நேரம்
6: அப்பப்ப தலையை மட்டும் காமிச்சிட்டு போகுது.
7: அந்த டைம் கொஞ்சம் கொஞ்சம் தேவலதான், ஒரு வலுவான மய 1-2 மணி நேரம் பெய்யல சார், இது
6: பெஞ்சாதானே பூமி குளிரும் இல்லையா?
7: ஆமா ஆமா, அதனாலதான் ஒரு 2-3 நாளைக்கு வெயில் காமிச்சுன்னா செடி எல்லாம் வதங்கி
6: வதங்க ஆரம்பிச்சிட்டு. 15 நிமிஷத்து மழை எவ்வளவு பெரிய மழையா இருக்கும்? சும்மா ஒரு லேசான மழை
7: தானே, கொஞ்சம் தரை நினைக்கிற அளவுதான்,
6: அவ்வளவுதான். இதுவே சூட்டை கிளப்பி விடுன்னு சொல்லுவாங்க.
7: ஆமா ஆமா, வீட்டுல அந்த தூர போட்டோன்னா ஆவரி அடிக்கிற மாதிரி
6: ஆயிடுச்சு, சூட்டை கிளப்புது.
7: உள்ள உக்காரம் உள்ள வீட்டுல அவ்வளவு, அதாவது கடுமையான சித்திர மாச வெயில் மாதிரி காமிச்சு சார், ஒரு 3-4 நாளா.
6: அப்படியா?
7: ஆமா ஆமா, ரொம்ப வெயில் எங்க பக்கம்லாம். இந்த ராணிப்பேட்டை சைடு அந்த சைடுக்கு வந்து வந்தது நேற்று தூரம், அப்படியே கொஞ்சம் மப்பு கிளம்பி வந்தது. அந்த இந்த இதுலயும் அப்படியே பெஞ்சிட்டு அப்படியே பூச்சி அடமாய இல்ல, ஒரு மப்பு ஒரு சேப்பியா வந்து போற, அந்த மப்புக்கு அப்படியே பெஞ்சிட்டு அப்படியே போயிடுச்சு ஒரு 10 நிமிஷத்துல.
6: ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இல்லையா, பாசிங் கிளவுட்ஸ்னு சொல்லுவாங்க. மழை மேகம் அப்படியே போகும் பாருங்க, போகும்போது அப்படியே லேசா மழையை பெஞ்சிட்டு அப்படியே போயிட்டே
7: இருக்கும்.
6: அதே தான் வரும், மழை வந்துடும், நம்பிக்கையோட இருப்போம்.
7: சரி சார், நன்றி சார், ரொம்ப நன்றி.
6: நன்றி செல்வம் ஐயா,
7: நன்றி நன்றி.
6: ஆமா.

0: இது ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறலாம். தொடர்புக்கு தொலைபேசி எண் 044, இது இணைப்பு எண், 298600037. இந்த எண்ணில் நேயர்கள் தொடர்பு கொண்டு நல்ல பல விளக்கங்களை பெறலாம்.
1: அடுத்த நேயர் யார், எங்கிருந்து?
2: ஹலோ.
1: ஹலோ,
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: என்னோட கேள்வி என்னன்னா சார், எங்க வீட்டுல இது இருக்குது, கொய்யா மரம் இருக்குது, அது இப்ப நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒரு 6-4 வருஷம் 5 வருஷம் ஆயிருக்கு, ஆயிடுச்சு, வளர்ச்சி நல்லா இருக்குது. ஆனா இது வரைக்கும் பூ இல்ல, காய் இல்ல.
1: உங்க ஊர் என்ன ஊரியா, உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேரு, நான் ஓய்வு பெற்ற பேராசிரியர் பாட்டு சார், செங்கல்பட்டு மாவட்டம் சாலையூர்.
1: கொய்யா மரம்னாங்க, அந்த கண்ணு எங்க இருந்து வாங்கிட்டு வந்து வச்சீங்க?
2: கண்ணு வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிச்சப்ப ஞாபகம் இல்ல.
1: உங்க கொய்யா மரம் வந்து ஒட்டு கண்ணா அல்லது சாதாரண கண்ணான்னு தெரியல உங்களுக்கு, இல்லையா?
2: என்ன
1: பண்ணுங்க, நடுவுல இருக்கிற தண்டை மட்டும் விட்டுட்டு மேல இருக்கிற படர கிளைகளை எல்லாத்தையும் நல்ல அழகா கட் பண்ணி விடுங்க.
2: இல்ல, அது ரொம்ப பெருசா வரல, ரொம்ப பெருசா வரல. நான் மனசு பார்த்தா பேசிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு தான் உயரம் வந்துருக்கு. 5 வருஷத்துக்கு உண்டான அந்த அந்த வளர்ச்சி இருக்கிற மாதிரி தோணல எனக்கு.
1: ஒட்டு கன்று வாங்கி வச்சா நிச்சயமா உங்களுக்கு 3-2 வருஷத்துலயே பூ பூக்க ஆரம்பிச்சிடும். சாதாரண கன்றுகள் வச்சீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இன்னொன்னு, நீங்க கொஞ்சம் கீழே கொஞ்சம் தண்ணி குடுக்கறத நிறுத்துங்க. அந்த மரத்துக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்து பாருங்க. செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் சிறந்த மாதம். அந்த நேரத்துல தான் கட் பண்ணி விடணும். இருந்தாலும் இப்ப செப்டம்பர் வருது, நீங்க என்ன பண்ணுங்க, இப்பயே கூட பழைய வாதுக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நல்லா பிசுறு இல்லாம கட் பண்ணி விடுங்க. பிசுறுனா நீங்க கட் பண்ணும் போது அதுல தோல் உரியும் இல்லையா, அந்த பட்டை உரியும், அந்த பட்டை உரிய கூடாது. கட் பண்ணா ஒரே கட்ல
3: இளையராஜாவுடைய இசையில, இளையராஜாவுடைய வரிகள்ல இளையராஜா மற்றும் அனன்யா இருவரும் இணைந்து பாடிய ஒரு சூப்பரான பாடல் விடுதலை திரைப்படத்துல உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இது 100.1 எஃப்எம் கோல்டு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க 044 இணைப்பு எண், 298600037 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.
1: சோ அடுத்த காலர் யாருன்னு பாத்துருவோம். வணக்கம்
2: சார். கோபுரத்தன சார், திருச்சிங்க.
3: திருச்சி
2: சார, இந்த மணி பிளான்ட் அக்கா வீட்டுல வச்சிருக்காங்க சார்.
3: சரி,
2: 3 மாடிக்கு மேல எல்லாம் ஏறிடுச்சு. அதப்போ நாங்க வந்து எடுக்கிறதுக்கு அது கொடுக்க மாட்டேன், அதான் எடுக்க கூடாது, நீங்க வந்து இப்ப எடுத்தது எங்களுக்கு ராசி ஆகிடு வராது சண்டை வந்துருச்சு. அது திருடிதான் கொண்டு வைக்கணும்னு சொல்லி பேசுறாங்க.
3: சரி,
2: அப்புறமேல பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வீட்டுல வந்து நாங்க ஒரு திருடி கொண்டு வச்சேன்.
3: சரி,
2: அப்பதான் வந்துகிட்டு இருக்கு. அது எப்படி சார் அப்படின்னு வைக்கணும்? அதை
3: பசுமை பச்சை எங்க இருந்தாலும் பாக்கிறதுக்கு நல்லா
2: இருக்கு.
3: நம்பிக்கை வச்சிருந்தா நீங்களும் அதே செய்யுங்க. இல்லனாலும் நீங்க சும்மாவே அவங்களை கேட்டு வாங்கிட்டு வந்து அது வருதான் பாருங்க, நிச்சயமா வரும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நர்சரியில பாத்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து வைங்க, அப்ப வச்சிருவோம்.
2: செம்பருத்தி செடி வாங்கி வச்சோம், அது இப்ப 6 மாசம் ஆச்சு, பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு.
3: அப்புறம்
2: குலை உடஞ்சி போச்சு, அது தூர் இதுல வந்துருக்கு, ஏதாவது இலையெல்லாம் விட்டுருக்கு, அதெல்லாம் உடஞ்சி போச்சு. அது மாதிரி நட்டு வச்சு வருமா சார்?
3: ஒண்ணு இல்ல, அப்படியே அந்த உடஞ்ச இடத்த அப்படியே பிசுறு இல்லாம கட் பண்ணி விடுங்க, திருப்பி துளுத்து வந்துடும்.
2: நட்டு வச்சிடலாமா?
3: என்ன செடியே சாஞ்சிடுச்சா?
2: செடி காயல, அது பச்சையா இருக்கு.
3: மணி பிளான்ட் எங்க இருந்தே வாங்கிட்டு வைக்கலாம், வீட்டுல வச்சுக்கலாம். இன்டோர் பிளான்ட் அது. சில பேர் அது வந்து மணி பிளான்ட்னா மணி நிறைய பணம் வரும்பாங்க. உழைச்சா தாங்க வரும், உழைக்கலன்னா எதுவுமே வராது. உழைப்புக்கு தகுந்த ஊதியம் தான், சரிங்களா? அதனால இதெல்லாம் நம்பிக்கை, நம்பிக்கை மேல நம்பிக்கை வச்சு பாத்துக்க வேண்டியதுதான். இப்போ மணி பிளான்ட் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. அதையே நம்ம என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 ரூபா 20 ரூபா இருக்கும். 20 ரூபா செடி நம்ம

0: வைக்கிறதுல வச்சா என்ன, ஒரு டீ காஃபி குடிச்சாலே 30 ரூபா 40 ரூபா வந்துடும். அதனால ஒரு செடி வாங்கிட்டு வந்து தாராளமாக வைக்கலாம். அது மணி பிளான்ட் நீங்கள் காசு கொடுத்தே வைங்க, நல்லாவே வரும், அதில் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. சில பேர் அதுக்கு மணி பிளான்ட்டை கிள்ளி கட் பண்ணி பாட்டிலில் போடுவாங்க, பாட்டிலில் தண்ணி வைங்க, அந்த தண்ணியில் அது உறிஞ்சிக்கிட்டு அப்படியே நிற்கும், அது அழகாக இருக்கும் பார்க்குறது.
1: ஆனால் அது கீழே பாசிலாம் பிடிச்சி அது
0: அப்போ தண்ணியை மாற்றணும், நீ தண்ணியை மாற்றணும். ரெண்டு நாளைக்கு ஒரு இடம் 3 நாளைக்கு ஒரு முறை என்ன பண்ணணும், அந்த மணி பிளான்ட் கொடியை வெளியில் எடுத்துகிட்டு பாட்டில் இருக்கிற தண்ணியை பழைய தண்ணியாக ஊற்றிட்டு திருப்பி புது தண்ணி நல்லா பாட்டில் கழுவி விட்டு புது தண்ணி ஊற்றணும். புது தண்ணி ஊற்றி திருப்பி அதை அந்த கிளையை உள்ளே வைங்க, நிச்சயமாக வரும். சரி, இன்டோர் பிளான்ட்டு அதனால் அது நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கலாம். எப்பயாச்சும் ஒரு 1 மணி நேரம் எடுத்து வெயில் வரும்போது வெயிலில் வச்சுட்டு திருப்பி எடுத்து உள்ளே வச்சுக்கலாம்.
1: ஓகே, வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்நேகர்களே, உங்களுக்கு விவசாயம் சம்மந்தமான ஏதாச்சும் சந்தேகங்கள் எல்லாமே இருந்தா, இல்லை என்னெல்லாம் பண்ணலாம், ஏதாச்சும் ஐடியாலாம் வேணும் அப்படின்னா, நீங்க தாராளமாக நம்ம ஷோக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், அடுத்த காலர் போயிடுவோம்ங்களா?
0: போலாமே. யார்
2: சார்? வணக்கம்.
0: வணக்கம் சார், யாருங்க சார்?
2: சார், நான் சென்னையிலேருந்து ராஜேஷ் பெரியானகர் சார்.
0: சொல்லுங்க ராஜேஷ் ஐயா, சென்னையில எந்த ஏரியா?
2: நீங்க சென்னையில கொளத்தூர்.
0: கொளத்தூர், சொல்லுங்க ஐயா.
2: எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூ வச்சிருக்கோம் சார். அது பாத்தீங்கன்னா நல்லாதான் வந்தது. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 1 மாசமா பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல ஏதோ ஒரு பூச்சி மாதிரி ஏதோ ஃபுல்லாவே இருக்காது.
0: மாவு பூச்சி.
2: வெயில்
0: காலத்துல ரொம்ப நிறைய இருக்கும், மழை பெய்யும் போது அது எல்லாம் போயிடும். நீங்க என்ன பண்ணணும், தினமும் இப்போ உங்க செம்பருத்தி செடி 1 செடி 2 செடி தானே வச்சிருக்கீங்க, பாத்துக்கிட்டே இருப்பீங்க. பார்க்கும்போது 1-2 வரும்போதே அதை கிள்ளி காலால மிரிச்சிடணும். நிறைய வந்துச்சுன்னா செடியை கீழே இருந்து ஒரு 1 அடி விட்டு மேல கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி அதை எடுத்துக்கொண்டு வெளியே தூரமா போட்டுடணும். இன்னொன்னு, நம்ம வீட்டுல கெரோசின் வச்சிருப்போம், மண்ணெண்ணெய் வச்சிருப்போம். அதுல பழைய துணியில அந்த மண்ணெண்ணைய நினைச்சுக்கிட்டு இந்த செம்பருத்தி செடியில எங்கெல்லாம் அந்த மாவு பூச்சி வெள்ள வெள்ளையா இருக்கும் அங்கெல்லாம் இதை தடை விடுங்க. நல்லா பாலித்தீன் கவர் போட்டுங்க, கிளவுஸ் மாதிரி போட்டுட்டு நம்ம கையாலே அதை எடுத்துட்டு அப்படியே கையாலே நசுக்கி விட்டுறலாம்.
3: ஒரு வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்களா 6 மாசம் கழிச்சு வந்திருக்கீங்களா சொல்லுவோம் நாங்க. சரிங்க சார்,
0: உங்க பேர் சொல்லுங்க.
3: நான் திருவள்ளூர்ல இருந்து ஜீவராணி பேசுறேன்.
0: ஜீவராணி, ஆமாமா.
3: நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்குங்க சார், கொஞ்சம் பயனுள்ள டிப்ஸ் இருக்கு. போன வருஷம் வந்தப்ப என்னன்னா, நான் கொய்யா செடி வச்சிருந்தேன், அதாவது ரோட்ல இருந்து கொண்டாந்து வச்சிருந்தேன். நீங்க வந்து காய்ச்சா சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்க.
0: காய்ச்சிடுச்சா?
3: எனக்கு கொய்யா செடி நல்லா காய்க்குதுங்க சார், இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: ஓ, மகிழ்ச்சிமா, நன்றி. நீ இப்ப
3: காய்க்குது, ஆனா நாங்க சாப்பிட முடியல சார், அது ஃபுல்லா எறும்பு சாப்பிட்டு இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, அதுக்குதான் கேட்கலான்னு.
0: எறும்புக்கு வந்து வேப்பெண்ணெய் தெளிச்சு விடுங்கம்மா மேல.
3: கொய்யா மேல, கொய்யா மேல இருக்குங்க சார், அது மேல தெளிச்சு விட்டா கசக்காதுங்களா?
0: ஒண்ணுமே ஆகாது. நீங்க என்ன பண்ணுங்க, 1 லிட்டர் தண்ணியில கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வேப்பெண்ணெய கரைச்சி மேல தெளிச்சு விடுங்க. செடி மேல ஃபுல்லா படுற மாதிரி, காய் மேலயும் படுற மாதிரி தெளிச்சு விட்டு.
3: செடியில இல்லைங்க சார், அது கரெக்டா அந்த கொய்யா பழத்தை தான் தின்னுது.
0: அப்ப கொய்யா பழத்து மேலே தெளிச்சு விடுங்க.
3: அதுதான் நம்ம எடுத்து சாப்பிட்டா அது
0: அப்புறமா நல்லா சுத்தமா கழுவி சாப்பிடுங்க, நல்லாயிடும், சரியாயிடும்.
3: என்ன
0: பண்ணுங்க, அந்த கொய்யா மரத்தினுடைய தண்டு பகுதி கீழே இருக்கு இல்லையா, மரத்துக்கு தண்டு பகுதி,
3: ஆமா இருக்கு,
0: அதுல நல்ல பண்ணீங்க. அந்த கோடு போடுற இடத்துல எல்லாம் இந்த வேப்பண்ண கரைசல தெளிங்க,
3: ஊத்தி விட்டுடலாம்,
0: ஊத்தி விடுங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு வாங்கிட்டு வாங்க. வேப்ப முன்னாக்க அந்த மரத்தோட தண்டு பகுதியில சுத்திலும் மண்ணை சுத்திலும் போட்டு விடுங்க.
3: சரிங்க சார்.
0: அது போட்டீங்கன்னா வராது. இந்த வேப்பெண்ணைக்கு வேப்பம் புண்ணாக்கு கசப்புக்கு எதுவுமே வராது, சர்வரோக நிவாரணி.
3: சரிங்க சார். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், நான் வந்து இது வரைக்கும்

0: இந்த செடியும் வாங்கிட்டு வந்து வச்சது இல்ல, எல்லாமே வந்து நான் இங்க ரோட்ல எங்காவது கிடைக்கும் இல்ல பக்கத்து வீட்டுங்கல்ல அந்த மாதிரிதான் வச்சிருந்தேன். எல்லாமே நல்லாதான் பலன் கிடைச்சிருக்கு இது வரைக்கும். இப்ப வந்து சப்போட்டா செடி நான் வாங்கிட்டு வந்தேன் சார், ஒரு 200 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். அது வந்து வாங்கிட்டு வரும்போதே அதுல ஒரு காய் மொட்டு மாதிரி இருந்துச்சு. சரி, நான் அது வாங்கிட்டு வரும்போது இருக்கேன்னு அதை பிச்சு போட்டுட்டேன், போட்டுட்டு வச்சேன். இப்ப ஒரு 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு வச்சு. ஆனா வந்து அதுல புதுசா இலைங்க வரமாட்டேங்குது. ரொம்ப லேட் ஆகுங்களா இல்ல எப்படி அதுன்னு எனக்கு தெரியல. இல்ல எதுவும் போடணுமா? சாம்பல் போடுறேன், அப்புறம் இந்த எருவெல்லாம் போடுறேன், ஆனாலும் புது இலை இன்னும் வரல.
1: எவ்வளவு நாள் ஆச்சு வச்சு?
0: ஒரு 6 மாசத்துக்கு மேல இருக்கும் சார் அது வச்சு.
1: புது இலை வரணும், துளிர் வரணுமே, வராம இருக்காது. மரத்துல சப்போட்டா கண்ணு மேல வெயில்.
0: காயவும் இல்ல, காயவும் இல்ல, அப்படியே தான் இருக்கு. அது கடையில தான் வாங்கிட்டு வந்தேன் நர்சரியில.
1: இப்ப கீழ தரையில தான வச்சிருக்கீங்க?
0: ஆமாங்க சார்.
1: வெயில் படுதா?
0: நல்லா வெயில் படுது. இப்போ அதுதான் நீங்க சொல்லுவீங்க, அப்பப்போ நான் கவனிச்சிருக்கேன். ஆனா அது புது செடியா இருக்கே, இப்போ கீறி விட்டா அது செத்து போயிடாதா?
1: ஒண்ணாகாது, சும்மா கீறி விடுங்க. அதுல களை முளைச்சிருக்காதா? களை முளைக்கலையா?
0: அது நான் விடுறது இல்ல சார். அந்த
1: முதல்ல எடுத்துருவீங்க?
0: எடுத்துருவேன் சார் உடனே உடனே.
1: ஓ சரி, என்ன பண்ணுங்க, அது எடுத்து அதுலயே போடுங்க. அந்த களை முளைக்குது இல்லையா, அதை எடுத்து அந்த இடத்துல மண்ணல்ல அந்த மண்ணுக்குள்ளே போட்டுருங்க. அது மக்கிரும், அதுவும் எருவாயிடும். பிளஸ் என்ன பண்ணுங்க, இப்ப வெளியில எங்கேயாச்சும் போனீங்கன்னா திருவள்ளூர்ல டவுன்ல கிடைக்கும் உரக்கடையில இல்ல மற்ற கடைகள்ல எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா நம்ம கை மாதிரி கீறதுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கருவியே இருக்கு, ஒரு
0: 100 ரூபாய்.
1: அப்ப அதால கீறி விடுங்க, சுத்தியம் ஒன்னாகாது. கீறி விட்டீங்கன்னா பழைய வேர் அறுபட்டு புது வேர் வரும். அப்ப நீங்க அதை பயன்படுத்தலாம்.
0: பழமர
1: செடிகளுக்கு தான் சொல்றேன், 2 வருஷம் 3 வருஷம்.
0: முருங்கைக்காய் மினிமம் எவ்வளவு நாள்ல காய்க்கணும்னு கேக்குறேன்.
1: அது உடனே காய்க்கும். உங்களுக்கு போத்து துளிர் விட ஆரம்பிச்சுன்னா பூ வரும், பூ வந்துச்சுன்னா காய் உடனே வந்துடும். 1 வருஷத்துக்குள்ள
0: வரலைங்க சார். அதான் சார் வரலைங்க சார். இப்ப எங்க வீட்டை விட ஹைட்டா போயிடுச்சு அது. நல்லா நான் கிளைய கூட உடச்சி விட்டுட்டேன், நிறைய கிளையும் வந்துருச்சு இப்போ.
1: புது
0: அதனால வந்து காய் பிடிக்க மாட்டேங்குது.
1: போத்துல காய் பிடிக்கல, ஆனா துளிர் வந்துருச்சு, மேல கிளை போயிடுச்சு இல்லையா?
0: கிளை நல்லா மரமாவே ஆயிடுச்சு, நல்லா எங்க வீட்டை விட உயரமா போயிடுச்சு.
1: நீங்க என்ன பண்ணணும், உங்க அளவுக்கு உங்க உயர அளவுக்கு மேல கிளை போயிருக்கு இல்லையா, அந்த கிளைகள் எல்லாத்தையும் பிசுறு இல்லாம கட் பண்ணி விடுங்க. முருங்கைக்கு தண்ணீர் வந்து எதிரி.
0: அப்படிங்களா?
1: ஆமா, தண்ணி நிறைய
0: இருந்துச்சுன்னா ஊத்தும் போது தினமும் அதுக்கு தண்ணி போயிடுது.
1: போகாம பாத்துங்க, 2 நாளைக்கு ஒரு போற மாதிரி பாத்துங்க. அதை ஒதுக்கி விட்டு போற மாதிரி பாத்துங்க. தண்ணி இருக்க கூடாது, காய்ச்சலும் பாய்ச்சலுமா இருக்கணும் முருங்கைக்கு மட்டும். ஒரு காயை விட்டு அப்புறமா தண்ணி விடுங்க. ஒரு 2 நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை விட்டா போறோம். தண்ணியா இருக்க கூடாது. தண்ணி இருக்க அதுக்கு மரம் தான் பெருகும், பூக்கள் வராது. சரிங்களா?
2: நேர்களே, அவதாரம் திரைப்படத்திலிருந்து வாலியுடைய வரிகள்ல இளையராஜாவோட இசையில இளையராஜா மற்றும் மிஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய தென்றல் வந்து தின்னும் போது பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நிறைய நேயர்கள் இன்னைக்கு நிறைய பேர் பேசியிருக்காங்க, அதனால நிகழ்ச்சி நிறைவு பண்ணிடலாமா?
1: ரொம்ப சந்தோஷம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
3: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா,
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
3: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?

0: இல்லையானே.
1: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
0: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
1: நீ கில்லாடி தான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி. இப்போது இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது பி சரவணன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.

வெல்கம் பேக். டைம் இஸ் 10:56 ஆன் தி கிளாக் அண்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் த எண்ட் ஆஃப் தி ஷோ அண்ட் ஐ நீட் டு கோ பேக் அண்ட் ஈவன் ஐ வில் ஆல்சோ கேச் அ குட் ஸ்லீப் லைக் யூ மை டியர் லிசனர்ஸ். சீ வாட் டு சே இஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் த எண்ட் ஆஃப் த டே, ஜஸ்ட் கோ டு ஸ்லீப், ஃபர்கெட் எவ்ரி திங். ஐ எம் தேர் ஃபார் யூ, ஐ எம் தேர் ஃபார் யூ, ஐ எம் தேர் ஃபார் யூ டு லவ் யூ ஆல்வேஸ் மை டியர் லவ்வபிள் லிசனர்ஸ். ஐ லவ் யூ டு த last breath of my life, that is for sure. And as the last track for today would be from Camila Cabello's and Shawn Mendes, Senorita. Listen to the music and sleep tight. Life is short and thin like a thread, so life is short and thin like a thread, so always fill it with happiness. Love you lots, love you lots, love you to the core. Always yours, signing off with love, RJ Rekha. Hands up pronto, good night, see you soon. Good night, sweet dreams, sleep like cute babies out there. Yes, love you lots, my dear listeners. Listen to this music and sleep tight.

உத்தம தேச பக்தர்களர் நித்தம் தம் சித்தமகிழ்ந்து சக்தி துதிக்கு வித்தக சீர பூவியா முத்தமிழ் சேத்தன செந்தமிழ்நாடான பாண்டிய நாட்டு அரசியே, 60,000 பாண்டியர்களின் மறந்தவ புதவியே, 7 வயதிலே எதிர்த்து வந்த நீமுகனை ஜெயித்து மகுடாபிஷேகம் கொண்ட மகாராணியே, அல்லிக்கொடியிலே அவதரித்து ஆண்வாடையே கூடாதென்று பொம்மை விருது கட்டியாண்ட பூங்கொடியே வணக்கம், அல்லி ராணியே வணக்கம்,

நேரம் நள்ளிரவு 12:10. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பியில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 100.1 FM கோல்டு அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் இரவின் மடியில். இதய தாமரை அஞ்சலி திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் இதய தாமரை திரைப்பட பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

பறவை தான் அடிபட்டதோ வலையிலே பிடிபட்டதோ அது பட்டு கொண்டதோ இல்லை.

0: அடுத்து டி எம் சவுந்தரராஜன் எல்லாரீஸ்வரி பாடிய பாடல்.
1: சத்து தன்னாடு தென்னாடு பொன்னாடு, பக்தி பண்பாடு கொண்டாடுவோ.

அடுத்து எல்ஆர் ஈஸ்வரி, சரளா, எம்ஆர் விஜயா, அஞ்சலி பாடிய பாடல்.

அன்றும் பஞ்சம் நெஞ்சிலே செல்வராக உள்ள போது என்றும் பஞ்சம் நெஞ்சிலே.

0: தீப ஒளி வீசுதம்மா. சிறு குழந்தை படிவினிலே தெய்வம் வந்து பேசுதம்மா.
1: ஒலித்த பாடல்

மடியில் விழுந்து கதை பேசினான். அந்தி வரும் தென்றலையும் வென்றவளோ, அள்ளி வரும் பிள்ளை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையில் ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. இதில் 6-60 வரை தர்ம யுத்தம், இரு நிலவுகள், காஷ்மீர் காதலி ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். முதலில் இடம்பெறுவது 6-60 வரை படத்திலிருந்து பாடல்கள்.

தர்மயுத்தம் படத்தின் பாடல்களை பாடியவர்கள் எஸ்பி சைலஜா, மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி ஆகியோர். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்புதிலே நிகழ்ச்சியில் அடுத்து இரு நிலவுகள் படத்திலிருந்து பாடல்கள் சில

ஒலித்த இருநிலவுகள் படத்தின் பாடல்களை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, பி சுசீலா ஆகியோர். நெஞ்சமரப்புதிலை நிகழ்ச்சியின் நிறைவாக காஷ்மீர் காதலி படத்திலிருந்து பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலை நிகழ்ச்சிகளில் தொடர்வது இனியராகும். இன்றைய நிகழ்ச்சியில் ரஷீத் கான் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆனந்த் கோபால் பனர்ஜி அவர்கள் தப்லா.

சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையில் ஒலித்து கொண்டிருக்கும் இனிய ராகத்தில் இன்று ரஷீத் கான் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனந்த் கோபால் பானர்ஜி அவர்கள் தப்லா.

அடுத்து மார வைரி ரமணி, நாசிகாபூஷணி ராகம், ஆதித்தாளம், திசிர நடை, தியாகராஜ கீர்த்தனை.

குமங்கலம் நிகழ்ச்சியில் மேல் சானான்குப்பம் எம்ஜிஎம் சரவணன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வேலூர் பிஎம்எஸ் கதிர்வேல் அவர்கள் தவில். இனி பார்வதி நாயகனே என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் சண்முகப்பிரியா, ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 தொடர்வது புலரும் பொழுது. அம்மன் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடிய பாடலோடு புலர்கிறது இன்றைய புலரும் பொழுது.

நிகழ்ச்சியில் இனி கோட்டை மாரியம்மன், பொண்ணுக்கேத்த புருஷன் ஆகிய படங்களிலிருந்து ஸ்வர்ணலதா பாடியுள்ள இரு பாடல்களை அடுத்தடுத்து ஒலிபரப்ப கேட்கலாம்.

0: அடுத்து சேவாசதனம் படத்திற்காக MS சுப்புலட்சுமி பாடியுள்ள பாடல்.
1: ஒரு நாளும் நாதன் இத மொழி.